ீ பரமானந்த பரமகுருவே திருவாமி, பரமானந்த பரமகுருவே திருவாமி. ஆகாசம் பூமி கீழே அவதரித்துள்ள மூர்த்தி, அந்தகன் கணங்கள் காளி, காளியும் பத்ரகாளி, சாமுண்ணீசனியன் சாஸ்தாவையனும் தெய்வச்சேகோன், பிரம்மனும் பிரம்மபூதம் வைஷ்ணவக்காளி பத்ரன் விஷ்ணுபூதாங்கசேஷனும், நிடியுரி படையபக்னி நடுங்கும் ஓங்காரமூர்த்திகள், நிற்குத்தன் நிறுகக்குத்தன் கலன் ககலன் ககாந்தன் உக்ரசன் இக்கருத்தனும் வெகுடனும் நீலையாட்டன் தண்டும் நேரமெத்தும் தண்டனும் கண்டகர்ணன் சொட்டிகள் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமாம் வசூரிமாலா, நணமுண்ணும் சோரக்கட்டி மஞ்சனோன் மணாளோன் மங்கக்குஞ்சு நேக்கப்பிசாஜும், உம்மட்டன் நமுக்கன் சொக்கன் சம்மட்டன் சகடமர்தனன் சோபிச்சு சோபிப்பிக்கும் பாஷாண்ணமூர்த்தி வர்க்கம், வேதாள பிசாஜும் ஜூவா பாதாள மூர்த்தி வர்க்கம், நாலாயிரத்தி நானூற்று நாற்பத்தி நாலிக மூர்த்திகள் வாதேஜம் கொண்டு தேகேஜம், தேகேஜம் கொண்டு வாதஜம் வாதபித்தகபட்சயம் வந்தனம் விழி சொல்லுந்தேன், ஆதித்யன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு சோமனீசாந்தன் என்னிங்கனே எட்டு திக்குந்தும் எம்மரம் ஓடிக்கும் கண்டதற்கும் காற்று தட்டி பிடிச்சால்

ஓதி தேவதையாயும் வசிச்சிருப்பு. அவர்க்கொந்தோரு அணியாபரணமாய் வசிச்சிருப்பு. வெள்ளியல்லோ அணியாபரணமாய் வசிச்சிருப்பு. வெள்ளியாலே மாடம், வெள்ளியால பீடம், வெள்ளியால ஜாரிவாதில் போருவாதில், வெள்ளியால ருத்ராஷம், வெள்ளி தாவும் தாக்கோலுமாயி. கிளிகளை தட்டி துறந்த வாதி இலகம் கொண்டு மேலிருக்கா உத்தமமாகும் மகாமேரூர் தேவதமாரே. இக்களம் வரிக வந்தேன், இக்களம் வரிக வந்தேன், இக்களம் வரிக வந்தேன். கிழக்கினே எந்திக்குதன் மேல் ஆரல்லோ அதிதேவதையாய் வசிச்சிருப்பு. கிழக்கு ஆதித்தனல்லோ அதிதேவதையாய் வசிச்சிருப்பு.